அது பீர்வர்களா சரிமசிக் ஆர்டர் மோஸ்ட் லைஸ்டர் ராம் கதராரியோ தப்சியோ.